நேயர்களே, நிகழ்ச்சியில் முதலாவதாக குரலின் குரல். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. வள்ளுவர் கூறுகிறார், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சம்பாதிக்கும் மிகப்பெரிய பெருமை என்பது பிறர் மனதில் என்றும் நீங்கா இடம்பெற்று வாழ்வதுதான். அவ்வாறு நீங்கா இடம்பெற்று வாழ்வதற்கு நம்மிடம் சில நற்குணங்கள் வேண்டும். அவற்றில் மிகவும் முக்கியமானது பொய் பேசாமல் இருப்பதுதான். நாம் பொய் பேச மாட்டோம் என்ற நம்பிக்கையை மற்றவர்கள் முன் வளர்த்துவிட்டால் அதுவே மிகப்பெரியது. ஒரு மனிதர் தன் வாழ்நாளில் ஒருபோதும் பொய் பேசாமல் மட்டும் இருந்தால் போதும், அவர் மற்ற எந்த அறத்தை செய்ய தவறினாலும் உண்மை எனும் மாபெரும் அறம் அவரை ஒரு உயர்ந்த மனிதராக திறர் மனதில் வாழ வைக்கும். இதனைத்தான் வள்ளுவர் கூறுகிறார், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. எனவே நேயர்களே, பிறருக்கு உண்மையாக இருக்கும்போது பிற இன்பங்கள் தானே நம்மை வந்து சேரும் என்பது வள்ளுவர்.

அன்பார்ந்த அகில இந்திய வானொலி நேயர்களே, முதல் முதலாக எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். வானத்தை பார்த்து வேந்த மனிதன் ஒரு நாள் வானத்தை தாண்டி பயணம் செய்தான். இந்த மனித கனவின் நவீன வடிவம்தான் விண்வெளி ஆராய்ச்சி. நிலவையும் நட்சத்திரங்களையும் பார்த்து வேந்த காலத்திலிருந்து இன்று நிலவில் நமது தடத்தை பதிக்கும் அளவுக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. அந்த வரலாற்று சாதனையை நினைவுகூறும் வகையில் ஓராண்டும் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினமாக இந்தியா கொண்டாடுகிறது. 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் நாள் இந்திய விண்வெளி வரலாற்றில் ஒரு பொன்னான நாள். இந்தியாவின் சந்திரயான் 3 விண்கலத்தில் விக்ரம் லேண்டர் நிலவின் தென் துருவ பகுதியில் மென்மையாக தரையிறங்கியது. அந்த தருணம் இந்தியர்களுக்கு மட்டுமல்ல உலக அறிவியல் சமூகத்துக்கே ஒரு பெருமையான தருணமாக அமைந்தது. அந்த வெற்றி ஒரே நாளில் உருவானதல்ல, அதன் பின்னில் பல தலைமுறைகளின் கனவு இருக்கிறது. அதில் முக்கியமாக இந்தியாவின் விண்வெளி திட்டத்தின் தந்தை என்றறியப்படும் விக்ரம் சாராபாய் அவர்களுடைய பார்வை இருக்கிறது. ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் உழைப்பு இருக்கிறது. பல தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்ட அனுபவம் இருக்கிறது. அதுக்கும் மேலே விண்வெளி தொழில்நுட்பம் நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும் என்ற பார்வை இருக்கிறது. விக்ரம் சாராபாய் இந்தியாவின் வளர்ச்சிக்கு விண்வெளி அறிவியல் எவ்வாறு பயன்பட வேண்டும் என்றதை மிக தெளிவாக கற்பனை செய்தார். அவருடைய பார்வையிலே விண்வெளி ஆராய்ச்சி என்பது வெறும் பெருமைக்கான ஒரு துறை அல்ல. கிராமப்புற தொடர்பு முதல் வானிலை முன்னறிப்பு வரை, விவசாயம் முதல் பெருதார் மேலாண்மை வரை, கல்வி முதல் தொலை தொடர்பு வரை மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் கருவியாக விண்வெளி தொழில்நுட்பம் பயன்பட வேண்டும் என்பதே அவரது கனவு. அந்த கனவு இன்று நினைவாகியுள்ளது. செயற்கைக்கோள்கள் மூலம் வானத்தை கண்காணிக்கிறோம், புயல்கள் உருவாகும் போதே அவற்றை கண்காணிக்கிறோம், வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்களை மதிப்பிடுகிறோம், விவசாய நிலங்களை கண்காணிக்கிறோம், மீனவர்களுக்கு தேவையான கடல் மற்றும் வானிலை தகவல்களை வழங்குகிறோம், தொலைத்தொடர்பு, தொலைக்காட்சி, வழிகாட்டுதல், வரைபடம் என்ற எண்ணாத துறைகளில் விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறியது. ஒரு ஏவூர்தி விண்ணில் பறப்பதே நாம் சில நிமிடங்களில் பார்த்துவிடலாம். ஆனால் அந்த சில நிமிடங்களுக்கு பின்னால் பல ஆண்டுகளின் நீண்ட ஆராய்ச்சியும் ஆயிரக்கணக்கான சோதனையும் அடங்கியுள்ளன. ஒரு ராக்கெட்டின் முக்கிய நோக்கம் என்ன? செயற்கைக்கோள்களை அல்லது விண்கலத்தை சரியான பாதையிலும் சரியான வேகத்திலும் விண்ணில் செலுத்துவது என்பதுதான். இதுக்கும் மிகப்பெரிய அளவில் உந்து விசை தேவைப்படுகிறது. அந்த உந்து விசை உருவாக்குவதில் திரவ உந்து விசை மற்றும் கிரயோஜெனிக் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக திரவ ஹைட்ரஜன் மற்றும் திரவ

ഓക്സിജൻ മിക കുറഞ്ഞ വെപ്പനിലയിൽ പയൻപെടുത്തും ക്രയോജനിക് എഞ്ചിനുകൾ അധിക സേൽത്തിരൻ കൊണ്ട് ഉന്തുവിശയെ വഴങ്ങുകിണ്ടാണ്. ഇന്ന് തൊഴിൽനുട്പത്തിയെ ഉരുവാക്കുവത് മികവും സവാലാണത്. മിക കുറഞ്ഞ വെപ്പനിലയിൽ എരിപ്പൊരുളെ സേമിപ്പത്, അവകളെ തുല്യമായ കയ്യാളുവത്, ടർബോ പമ്പുകളെ മിക അധിക വേഗത്തിൽ സെലുത്തുവത്, കമ്പഷൻ ചേംബറിൽ നിലയാണ് എരിപ്പൈ ഉരുവാക്കുവത് എന്ന ഒവ്വൊരു ഘട്ടത്തിലും മിക നുട്പമാണ് പൊരിയൽ തേവപ്പെടുകിറത്. ഇന്ന് തുറയിൽ ഇന്ത്യ ഇന്ന് തന്നറിവ് പറ്റിയെടുപ്പത് പെരിയ അളവിൽ ഒരു അറിവിയൽ സാധനയാകും. 2019 ആണ്ട് ചന്ദ്രയാൻ 2 തറയിറക്ക മുയർച്ചയിൽ ഏർപ്പെട്ട പിന്നടൈവ് നമുക്ക് ഒരു മുഖ്യ പാഠത്തെ കറ്റിത്തന്നത്. തോൽവി എൻപത് ഒരു മുടിവല്ല, അത് വെറ്റിക്ക് ഒരു പുതിയ തുടക്കമാകും. അന്ത അനുഭവങ്ങളെ ആഴമായി ആരായ്ന്ന് തൊഴിൽനുട്പങ്ങളെ മേൻപെടുത്തി പൽവേറെ സോധനകളെ മേർക്കൊണ്ട് ചന്ദ്രയാൻ 3 ഉരുവാക്കപ്പെട്ടത്. 2023 ആണ്ട് ഓഗസ്റ്റ് മാസം 23 തീയതി നിലവിൽ മെതുവാക ചന്ദ്രയാൻ 3 എന്ന വിങ്കലം തറയിറങ്ങിയത്. അതിൻ പിന്നാർ പ്രഗ്നാൻ റോവർ നിലവിൽ മേൽപ്പറപ്പിൽ പയണം ചെയ്ത് അറിവിയൽ ആയുവകളെ മേർക്കൊണ്ടത്. നിലവിൻ മണ് വെപ്പനില പ്ലാസ്മ ചൂഴൽ നില അതിർവ് മറ്റും തനിമങ്ങളിൻ അമൈപ്പ് പോണ്ട പൽവേറ് അംശങ്ങളെ പറ്റിയ മുഖ്യമായ തറവുകൾ ശേഖരിക്കപ്പെട്ടന. ഇതിന്മൂലം ഇന്ത്യ നിലവെ പറ്റിയ മുഖ്യമായ അറിവിയൽ പങ്കളിപ്പായി ചെയ്തുള്ളത്. നിലവൈ ആറായിന്ത ഇന്ത്യ അടുത്തതാക തനത് ഗവനത്തെ സൂര്യനെ നോക്കി തിരുപ്പിയത്. ആദിത്യ L1 ഇന്ത്യാവിൻ മുതൽ കൂറിയ ആയുവ് തിട്ടമാകും. സൂര്യൻ നമുക്ക് ഒളിയെയും വെപ്പത്തെയും വഴങ്ങും ഒരു നക്ഷത്രം മറ്റുമല്ല. അതിലിരുന്ന് വെളിപ്പെടും സൂര്യകാറ്റ്, കതിർവീച്ച് മറ്റും സൂര്യ സേൽപാടുകൾ ഭൂമിയിൽ വിൺവെളി സൂഴലെയും ശർക്കൈക്കോളുകളെയും ബാധിക്കക്കൂടും. எனவே சூரியனை பற்றிய ஆழமான ஆய்வு எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கும் முக்கியமானது. அப்படி ஒரு நோக்கத்தோடு செலுத்தின திட்டம்தான் ஆதித்யா L1. இந்தியா அதில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இந்தியாவின் அடுத்த மிகப்பெரிய கனவான ககன்யான் என்பது மனிதனை விண்வெளிக்கு அழைத்துச் செல்லும் பணி. ஒரு மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவது என்பது ஒரு ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதை விட வேறுபட்ட சவால். மனித உயிரை பாதுகாப்பதே முதலாவது முன்னுரிமை. அதற்காக என்விரான்மெண்டல் அண்ட் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் போன்ற உயிர் ஆதரவு அமைப்புகள் தேவைப்படுகின்றன. ஆக்சிஜன் வழங்குதல், கார்பன் டை ஆக்சைடை அகற்றுதல், வெப்பநிலையை மற்றும் ஏற்படத்தை கட்டுப்படுத்துதல், காற்றின் தரத்தை பராமரித்தல் என விண்கலத்தில் ஒரு சிறு பூமியை உருவாக்க வேண்டியிருக்கிறது. அதோடு மனிதர்களை பாதுகாப்பாக ஏற்றிச் செல்லும் க்ரூ மாடியூல், அவசர நிலை மீட்பு அமைப்புகள், பாராசூட் ரிக்கவரி சிஸ்டம், பல தொழில்நுட்பங்களும் உருவாக்கப்பட்டு வருகின்றன. ககன்யான் வெற்றி பெற்றால் அது இந்தியாவின் மனித விண்வெளி பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். இந்தியாவின் விண்வெளி திட்டம் இத்துடன் நிற்கவில்லை. அதிக இடையுள்ள செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதும் எதிர்கால விண்வெளி நிலையம் மற்றும் மனித விண்வெளி பயணங்களுக்கு தேவையான திறமையை உருவாக்கவும் புதிய தலைமுறை ஏவூர்தி தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. செமிக்ரைஜெனிக் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி, புதிய தலைமுறை ஏவூர்திகள் அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள், மீண்டும் பயன்படுத்தும் ஏவூர்திகள் அதாவது ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் டெக்னாலஜி போன்றவை எதிர்கால இந்திய விண்வெளி பயணத்துக்கு புதிய வாய்ப்புகளை திறக்கின்றன. இவை வெறும் ராக்கெட் தொழில்நுட்பங்கள் அல்ல, இவை இந்தியாவின் எதிர்கால விண்வெளி பொருளாதாரத்துக்கான அடித்தளங்கள். இளைஞர்களே, விண்வெளி உங்களுக்காக காத்திருக்கிறது. தேசிய விண்வெளி தினத்தின் மிக முக்கிய செய்தி நமது இளைஞர்களுக்கானது. விண்வெளி என்பது சில விஞ்ஞானிகளுக்கு மட்டுமே உரியதல்ல. இயற்பியல் படிக்கும் மாணவர்கள் விண்வெளி விஞ்ஞானிகளாகலாம். கணிதம் படிக்கும் மாணவர் ஏவூர்தி இயக்கப்பாதை அதாவது டிராஜக்டரி மற்றும் மிஷன் டிசைன் ஏவூர்தி வடிவமைப்பில் பங்கெடுக்கலாம். பொறியியல் மாணவர்கள் உந்துவிசை அதாவது ப்ரொபல்ஷன், கட்டமைப்பு அதாவது ஸ்ட்ரக்சர், மின்னணுவியல் அதாவது எலக்ட்ரானிக்ஸ், மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேர் போன்ற துறையில் பங்காளிகள் ஆகலாம். உயிரியல் படிக்கும் மாணவர்கள் விண்வெளி மருத்துவம் மற்றும் மனித விண்வெளி பயணத்தில் பங்காளிகள் ஆகலாம்.

அதாவது விண்வெளி செல்ல வேண்டும் ஆனால் மட்டும் விண்வெளித்துறையில் பணியாற்ற வேண்டியதில்லை. அறிவியலில் எந்த துறையிலும் சேர்ந்து விளங்கினாலும் விண்வெளி பயணத்துக்கு பங்களிக்க முடியும். முடிவாக, அன்பார்ந்த நேயர்களே, தேசிய விண்வெளி தினம் என்பது ஒரு சாதாரண நினைவுகூரும் நாள் மட்டுமல்ல, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும் நாள். ஒரு காலத்தில் இந்தியா மற்ற நாடுகளின் உதவியுடன் விண்வெளி தொழில்நுட்பத்தை பெற்றுக்கொண்டது. ஆனால் இன்று இந்தியா தனது செயற்கைக்கோள்களை உருவாக்குகிறது, சொந்தமாக ராக்கெட்டுகளை உருவாக்குகிறது, கிரயோஜெனிக் தொழில்நுட்பத்தை உருவாக்குகிறது, நிலவில் தரையிறங்குகிறது, சூரியனை ஆய்வு செய்கிறது, மனிதனை விண்ணுக்கு அனுப்ப தயாராகிறது. இது வெறும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மட்டுமல்ல, இது ஒரு நாடின் தன்னம்பிக்கையின் வளர்ச்சி. நிலவில் பதித்த இந்தியாவின் தடம் இன்று உலக விண்வெளி வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாறியுள்ளது. நாளை அந்த தடம் நிலவில் மட்டுமல்ல, விண்வெளி நிலையங்களிலும் செவ்வாயிலும் தொலைதூர இலக்குகளிலும் பதியட்டம். வானம் நமது இல்லை அல்ல, வானத்துக்கு அப்புறம் இந்தியாவின் கனவுகள் தொடரட்டம், அறிவியல் வளரட்டம், இளைஞர்களின் கனவுகள் சிறகடிக்கட்டம், இந்தியாவின் விண்வெளி பயணம் புதிய உயரங்களை தொடரட்டம். தேசிய விண்வெளி தினம் நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். நன்றி. வணக்கம்.

நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது தேசிய விண்வெளி தினத்தை சார்ந்து திருவனந்தபுரம் வலியமலை ISRO LPSC-இன் அசோசியேட் டைரக்டர் டாக்டர் வெங்கடேஷ் என் அவர்கள் எழுதி வழங்கிய உரை விண்ணை கடந்து இந்தியாவின் கனவு.

0: அனைத்து ஆகாஷவாணி நேயர்களுக்கும் இனிய ஓண நல்வாழ்த்துக்கள். ஆவணி மாதம், அதாவது மலையாளத்தில் சிங்க மாதத்தின் திருவோண நட்சத்திரத்திற்காக கேரள மக்களின் ஒரு வருட காத்திருப்பு தினம் வந்தாகிவிட்டது. நாடாண்ட மாவேலி மன்னனை வரவேற்க கேரள மக்கள் ஜாதி, மத, மொழி, இன வேறுபாடுகள் மறந்து ஒற்றுமையுடன் கொண்டாடும் தினம். ஆடி மாதம், அதாவது கர்க்கிட மாதத்தின் மோசமான காலநிலை மாறி இயற்கையில் வசந்தம் பொங்கும் நேரம். அந்த வசந்த கால குதூகூலம் மக்கள் மனதிலும் அரங்கேறும். கேரள மக்களின் கலாச்சார திருவிழாவான இவ்வோண நன்னாளில் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் கேரள கலாச்சாரத்தை சார்ந்த புத்தாடைகளை அணிந்து கொண்டாடும் கலாச்சார திருவிழா. கடைகளும் திருவீதிகளும் திருவிழா கோலம் பூண்டுவிட்டன. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஓண திருநாளின் ஆனந்தமான நேரங்கள் தொடங்கிவிட்டன. கேரளமெங்கும் புலிக்களி, திருவாதிரக்களி, கதகளி, மோகினி ஆட்டம், வள்ளங்களி மற்றும் சில கிராமிய கலைகள் விளையாட்டுகள் அரங்கேறும் திருவிழா. இவ்வாறாக இந்த ஓண திருவிழா கேரள கலாச்சாரத்தை வரும் தலைமுறையினருக்கும் பகிர்ந்தளிப்பதாக உள்ளது. மேலும் ஓண திருநாளன்று புத்தாடை அணிந்து கொண்டு தங்கள் முற்றங்களை அத்தப்பூக்களால் நிரக்கும் சிறார்கள் பெண்கள், மேலும் அவர்கள் உருவாக்கிய அறுசுவை நிறைந்த சத்யா எனும் கேரள கலாச்சார உணவை வாழை இலையில் போட்டு தரையில் இருந்து குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து உண்ணும் தங்கள் குதூகூலத்தை வெளிப்படுத்தும் இன்பமான அந்த நேரம் கேரள கலாச்சாரத்தின் ஒரு தன்மைதான். இவ்வாறான இந்த ஓண திருநாளை மிகவும் குதூகூலமாக கொண்டாட காத்திருக்கிறார்கள் நமது நேயர்கள். ஆகாஷவாணியின் தமிழ்ச்செல் மாலை நிகழ்ச்சியும் இவ்வருடம் நேர்களுடன் ஓண திருநாளை கொண்டாடுகின்றது. நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஓண திருநாளை குறித்து நமது நேயர்கள் என்ன கூற விரும்புகிறார்கள் என்று கேட்போமா?
1: நான் சூரியகுமாரி ராதாகிருஷ்ணன். இப்போது ஓணம் வருகிறது இல்லையா? இந்த திருவோண நாளில் மாவேலி வருவார் என்பது நம் அனைவரது நம்பிக்கை. அவரை வரவேற்க நாம் அனைவரும் இப்போதே நாம் தயாராகிவிட்டோம் என்று நினைக்கின்றேன். அறுவடை நாள் தந்த குதூகலிப்பில் நாம் கொண்டாடுகின்ற இந்த ஓண திருநாளில் நீங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்போதே என்னுடைய திருவோண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: அன்பான இனிய நெஞ்சங்களுக்கு திருவோண வாழ்த்துக்கள். நான் சுரேஷ் கிள்ளியூர், 40 வருடங்களாக திருவனந்தபுரத்தில் வசித்து வருகிறேன். திருவோணம் என்பது கேரளத்தின் மிகப்பெரிய பண்டிகை. திருவோணம் என்பது விவசாயிகளின் திருநாள். தமிழுக்கு பொங்கல் எப்படியோ அப்படித்தான் கேரள மண்ணுக்கு திருவோணமும். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிதான திருவோண வாழ்த்துக்கள்.
3: வணக்கம், நான் மாலதி சுந்தரராஜன். ஓண பண்டிகை கேரள கலாச்சாரத்தையும் மனித நேயத்தையும் வளர்க்கிறது. ஒவ்வொரு வருடமும் அதை கொண்டாடும் போது புது உற்சாகம் பிறக்கிறது. இங்கு குடியேறி இருக்கும் அனைத்து பிற மாநிலக்காரர்கள், நாங்கள் உட்பட, ஓணப்பண்டிகையின் வரவை வாவலுடன் எதிர்பார்த்து கொண்டாடி மகிழ்கிறோம். அதாவது ஓணத்தோட மெயின் ஒரு சாராம்சம் என்னன்னா அந்த விருந்து, ஓண சத்தியன்னு இங்க சொல்லுவாங்க. அதை பார்த்து நான் பிரமிச்சே போனேன். நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுன்னு ஓணத்தை கொண்டாடும் போது எல்லா இடத்துலையும் கொண்டாடுறோம், ஆட்டம் பாட்டம் எல்லாம் உண்டு. ஆனா இங்க அந்த ஓண சத்தியங்கிறது இவ்வளவு வெரைட்டி ஃபுட்டா, அதுவும் எல்லாமே ரொம்ப நல்லா ஒவ்வொரு வருஷமும் சலிக்காம படைக்க பண்றாங்க. நம்மளும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதுக்கு வந்து ஈடு எதை எதுவுமே இல்லை. அது ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம். இந்த வருடமும் அதே உற்சாகத்துடன் கொண்டாடுவோம். அனைவருக்கும் என் இனிய ஓணப்பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.
4: வானமாமலை கள்ளபிரான். திருவோண திருநாள் பாடும் கிளிகள் ஆடும் மயிலோடு அழகை பசுமை

0: பொதிந்த நாடு. நாடும் சமதர்ம சமூகம் செழிப்புடன் வாழ்ந்திட சகோதரத்துவம் பேணும் நாடு. வாடும் உள்ளங்கள் வகையறியாத இயக்கமுடன் எதிர்நோக்கும் தலைமுறையின் காலம். கூடும் பெருநாளே பொலிவுடன் திகழும் திருவோண திருநாள் சிறந்தே அமையும். வாழ்த்துவோம் திருநாளை கொண்டாடும் தெய்வத்தின் நாட்டினருக்கு.
1: எனது பெயர்கை கல்பனா, திருவனந்தபுரத்திலிருந்து. திருவோண திருநாள் இந்த நன்னாள் என்பது எத்தனை எத்தனை சிறப்புகளை கொண்டுள்ளது என்பதை அறிவருமே அணிந்திருப்போம். தமிழர்களாகிய நாம் கூட இன்று உலகளாவிய அளவில் ஒன்றுபட்டு வாழ்ந்து கொண்டிருப்பதும் என்பதை புலப்படுத்துகின்றது ஒவ்வொரு பண்டிகையும். அந்த வகையில் திருவோணம் என்பது மலையாள கரையோர தேசத்தில் கொண்டாடப்படுகையில் என்றாலும் தமிழர்களும் இணைந்து அனைவரும் இந்தியர் என்ற ஒரு ஒருங்கிணைப்பை உணர்த்திக் கொண்டிருக்கிறது. அத்த பூக்களமிட்டு அனைவரையும் உட்கொண்டு ஒரு அழகான புராண காவியத்தை நமக்கு எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருக்கும் இப்பண்டிகையின் அன்னாள் என்பது ஒன்று கூடி வாழ வேண்டும் என்பதை போதனைப்படுத்துகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை அத்தியாவசிய தேவையை உணர்த்துகின்றது. பண்பாடு கலாச்சாரம் என்பது நம் நாட்டில் இன்றும் பாரம்பரியமாக காத்து நிற்கிறது என்பதை விளைப்படுத்துகின்றது ஒவ்வொரு பண்டிகையும். அந்த வகையில் ஓணமும் அதை நாம் தாங்கி நிற்கின்றது என்பதை புலப்படுத்துகின்றது. அனைவருக்குமே திருவோண நாள் வாழ்த்துக்கள்.
2: என்னுடைய பெயர் முத்துக்குமார். திருவனந்தபுரம் பல்கலைக்கழக கல்லூரியில் ஆய்வு மாணவன். எங்களது கல்லூரி கேரள மாநிலத்தில் அமைந்துள்ளதால் ஒவ்வொரு ஆண்டும் ஓணம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டும் எங்களுடைய கல்லூரியில் தமிழ்துறையில் ஓணம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த ஓணத்தை சிறப்பிப்பதற்காக நாங்கள் அத்தப்பு கோலம் மற்றும் காய்கறிகள் வைத்து சமைத்த உணவுகளை பரிமாறி மகிழ்ந்தோம். கேரள பாரம்பரிய நடனங்களையும் நடனமாடி அன்றைய ஓணம் எங்களுக்கு வெகு சிறப்பாக அமைந்தது. ஓணத்திற்காக பூ வாங்குவதற்கு நாங்கள் தோவாளை போன்ற தமிழ்நாடு பாகத்திற்கு சென்று பூக்களை வாங்கி வந்தோம். அந்த பூக்களை பயன்படுத்தி நாங்கள் பூக்கோலங்களை இட்டோம். ஒவ்வொரு ஆண்டும் எங்களது கல்லூரியில் ஓணத்திற்காக பல போட்டிகள் நடைபெறும். அந்த போட்டிகளில் வடம்வழி என்பது மிக முக்கியமான ஒரு போட்டியாகும். அதில் நாங்கள் பங்கு பெற்றோம், இரண்டாவது பரிசையும் பெற்றோம். அப்படியாக எங்களது ஓணம் இந்த ஆண்டு வெகு விமர்சையாக சிறப்பித்து கொண்டாடப்பட்டது. அனைத்து ஆகாசவாணி நேயர்களுக்கும் எனது இனிய ஓண நல்வாழ்த்துக்கள்.
3: என்னுடைய பெயர் கவிதா. நான் நாகர்கோவில் வாழ்ந்து வர்றேன். நான் வந்து ஒரு கல்வியல் கல்லூரியில வந்து பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். தற்போது தமிழ்நாட்டில் நாங்கள் இருந்தாலும் எங்க இடத்திலையும் இந்த ஓணம் பண்டிகையானது மிகவும் சிறப்பான முறையில இன்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதுல எங்க கல்லூரி மாணவ ஆசிரியர்கள் வந்து இந்த ஓண சாரி, அதாவது ஓண புடவையை கட்டிட்டு, அதே மாதிரி மிகவும் அழகாக அவங்க அந்த அத்தப்பூ கோலம் போடுறாங்க. உரியடித்தல் பரம்பரை, அத பாரம்பரிய அந்த உணவு முறைகளை வந்து அவங்க செஞ்சு அன்னைக்கு சாப்பிடுறாங்க. ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி அவங்க வந்து தங்களுடைய அந்த இணக்கத்தை வந்து காட்டுறாங்க. இது வந்து கல்லூரியில மட்டும் இல்லாம எங்க ஊர்களிலும் வீடுகளிலும் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது நம்முடைய பண்பாட்டை வந்து என்றும் அழியாம நிலைநிறுத்த செய்கிறது என்கிறதுல வந்து எந்தவித ஐயப்பாடும் இல்ல. அனைத்து ஆகாஷவாணி நேயர்களுக்கும் என் மனமார்ந்த ஓணம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.

0: ஆம் நேயர்களே, தமிழ் மாலை நேயர்களும் இந்த கேரள திருவிழாவை எதிர்கொண்டு மிகவும் இன்பமுடன் காத்திருக்கின்றனர். அனைத்து நேயர்களுக்கும் இந்த ஓணம் திருநாள் ஒரு இன்பம் பொங்கும் தினமாக அமையட்டும் என்று ஆகாஷவாணி வாழ்த்துகின்றது. ஒருமுறை கூட அனைத்து ஆகாஷவாணி நேயர்களுக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள்.
1: அடிக்குது அடிக்குது சிறு அரும்புகள் மணல் வெடிக்குது வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு